வந்த ஸ்ரீ மாதராவிஜி ஸ்ரீ குரு கிரந்த மகாராஜ் பகத் கபீர் ஜியோகா சபத் நிர்தார்த் ஸ்ரீ குரு கிரந்த சாஹிப் ஜி கா துஜாரா